0: சிங்கே கராட்டூரி நட பாட்டி
1: Nang udiang orang cing lama celana jelengah
2: cing kan apa beli mau celana
3: mau celana.